0: ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
1: ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டன் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க.
2: என்னடா இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
1: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
0: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே,
1: ஆமா
0: நல்லா இருந்துச்சா?
1: சூப்பரா இருந்துச்சு.
0: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
1: போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவ பிச்சு.
2: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
1: டியூட்டிக்கு போங்கயா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி சொல்றியே.
1: இன்னைக்கு அவனு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவன் தான் ஹீரோ, ஒரு நாள் தானே
2: விட்டுடு. இருந்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு.
3: என்ன கேவலமா இருக்கு? படைப்பா மேன் ஆஃப் த பவர்னா அலகேஷன் மேன் ஆஃப் த பியூட்டி.
0: இவனுக்கு பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போணுமா? ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
3: ஜீப்ல போனா எவன்டா பொண்ணு கொடுப்பா? ஒரு பென்ஸ் காரு, ஒரு பிளேமா தூக்காரு, அப்புறம் என்ன,
1: ஒரு மசா புஸ்
3: அப்படி போனோம். இல்லாட்ட நடந்து போயிருந்தோம்.
4: என்ன எல்லாரும் குசலகுமார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களாக்கா?
0: ஏன் பொண்ணு பார்க்க வரோம்னு கேள்விப்பட்டு ஊரை விட்டு ஓட்டாங்களா?
4: தமாசா பேசுறாரு. இவர் தான் மாப்பிளையா?
1: இல்லண்ணே, மாப்பிள்ள இவர் தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த
4: அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க.
3: வாங்க வாங்க.
5: பொண்ணு பாக்க போறீங்களா? இதுல மாப்பிள்ள யாரு?
1: என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ள இவருதா. ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த
5: அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு.
3: படையப்பா
1: நான் வா.
3: மாப்பிள்ள நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே
1: சரி.
6: அண்ணே
1: மாப்பிள்ள இவருதா. ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இல்ல.
3: அவன் கேட்டானா இந்த ட்ரெஸ் பத்தி? அவன் கேட்டானா? இனிமே ட்ரெஸ் பத்தி நீ பேசக்கூடாது.
1: மாப்பிள்ள
5: இதுல மாப்பிள்ள யாரு?
7: எனக்கே சந்தேகமா இருக்குமா, நீயே கேட்டுக்க.
3: லேடிஸ் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு.
1: மாப்பிள்ள இவரு தாமா? ஆனா இவரு போட்டுக்க ட்ரெஸ் பத்தி நான் மறந்துட்டேன்.
3: படையப்பா
5: எனக்கு
3: ட்ரெஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியே இருந்துறேன்.
1: மாப்பிள்ள
8: ட்ரெஸ் இல்லாம தான் அழகா இருக்கீங்க. வாங்க மாப்பிள்ள.

0: நான் என்ன சொல்ல வரேன்னா?
1: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். I love you தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்லவே தான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லனா விட்டுங்க.
0: அத எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது I love you தான் நீங்களே அப்படி நினைச்சுக்கலாம்.
1: இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்ததை சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்தத தான் சொல்ல முடியல. அப்படி பண்றீங்களே,
1: என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சவணும். எதை வச்சு நான் I love you தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபர்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் could you think I was going to say I love you?
1: ஓகே. நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா
0: இல்லையா? ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே. என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேணா எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் என்ன I love you னா எழுதி வச்சேன். டென்ஷன் வேணா நான் எழுதி வச்சேன். I love you எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தம்?
2: பொண்ணு
0: எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத் கா மாதிரி இருப்ப, இப்ப எப்படி ஆயிட்டே?
2: என்னடா பண்றது, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்பம் பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைகடா?
0: எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
2: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் பத்து குழந்தைய பிறந்திருக்கணும் மேடம். பத்து குழந்தை அவங்க கேட்டுட்டாங்களே. சாரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
0: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
2: எப்படிடா, என்னடா ஆச்சு?
0: சோனா போயிட்டா?
2: ஓ, சோ கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? டேய் இத பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இந்த இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்தோம்னா பல மீட்டர் பேசணும்டா. சிஸ்டர் நான் வரேன். ஏப்பா ஹோட்டல் சோழாவுக்கு இப்படி போனா போலாமா?
0: போலாம்.
2: எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன்.

0: இங்கே இருக்கீங்க.
1: ஒண்ணு யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யார் ராணி?
0: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுல? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். பைய கொஞ்சம்
1: வச்சுங்கண்ணே. என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற? நான் சும்மாவே இருப்பேன், உங்களுக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே. இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: அண்ணே, இவன் யாரா?
1: அண்ணே,
2: அண்ணே, நான் தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணே எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்துக்க சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள் நீதானா?
2: என்ன
1: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே.
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதான், ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: கஞ்சாவா?
3: எத்தனை
1: நாளா நடக்குதா?
2: அண்ணன் ரெண்டு வருஷம் இங்க உட்காந்தா விக்கிறாரு.
1: நான் வித்துல நீ எப்படா பாத்த?
2: ஒரு தடவை பழகி பண்ண வாங்க.

கொடுத்தாள், முக்கனையும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள், முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள், முக்கனையும் ச

காதலந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள் பெற்ற

0: பொம்பளைக்கு பொம்பளனா, போக்கிரிக்கு போக்கிரினா, யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ்.
1: டோன்ட் ஷவுட் யூ மேடம் எக்ஸ். பொம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா? சில்லி, ஃபூலிஷ், நியூசென்ஸ்.

0: கோபம் என்னம்மா பொண்ணு?
1: தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு.
0: கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு?
1: கண்ணங்கள் என்னாகும்?
0: இன்னும் தான் பொண்ணாகும்.
1: Don't touch me, Mr. X.
0: Don't shout, you, Madam X. பெழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, கும்பலைக்கு அஞ்சுவதா, போக போகும் இங்குவதா? சில்லி, ஃபூலிஷ், நியூசென்ஸ்.

0: கேளு நான் காஞ்சிபுரத்தாள்.
1: ஏமையா ஏமினி எந்த ஊரு சாமி?
0: கேளம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாள். நம்பிக்கை நெஞ்சில் வை, தித்திக்கும் உன் வாழ்க்கை.
1: டோன்ட் டச் மீ மிஸ்டர் எக்ஸ். பொம்பளைக்கு பொம்பளனா, போக்கிரிக்கு போக்கிரினா, யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. ஸ்டூபிட் இடியட்.

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும், பேசாம வா.
0: கூப்பிடுறாங்க தாத்தா. உங்களுக்கு வயசு அடிச்சுல, அதான் கிண்டல் பண்றானுங்க.
1: எப்படி இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வர்றேன்.
2: ஏய், நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ?
1: ஏய், யார பாத்திர பொக்க என்ன? இட்ல கைய
3: எதுக்குட?
2: சும்மா நீட்டு, வெரி ஓல்ட் மேன்.
3: அவ என்ன பாக்குறா? ஒரு கேரக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சிட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடைக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன, காதெல்லாம் பல கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான்.
1: முடியுமா?
3: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
2: லுக்கியர், லுக்கியர், லுக்கியர்,
3: தூரமிடா.
2: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர், இது
4: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்கள மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில.
4: ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: அத்தை கிட்ட எப்படிடா?
2: அத்தையே சொல்லிட்டாங்கல்ல.
3: இல்ல, நீங்க கையிலே போட்டுருங்க.
4: டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. கை கால் மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே. ப்ளீஸ் டர்ன்.
3: என்னடா பண்ற?
4: பெயினே இல்ல. இல்ல,
3: சுத்தமா பெயின் இல்ல டாக்டர்.
4: டாக்டர் கமலி,
3: டேய், ஊசியே குத்துல பெயின் இல்லையான்னு கேக்குறேன்.

0: மேலான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: நீ இப்படி முகமெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது?
2: எனக்கு தெரியல.
1: அச்சோ, நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
2: எனக்கு தெரியல.
1: உட்காருங்க.

0: என்ன
1: பேசு?
2: ஆஹா, மறுபடியும் நம்ம ஊர்க்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனு ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா
3: என்னப்பா தகச்சு போய் நிக்கிற? நான் தான் பெருமாளு.
2: யாரா நீ?
3: அடுத்த
1: மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட
3: பகவதி,
2: நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் பிரியா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறிய, நியாயமாப்பாது?
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு.

0: உனக்காக
1: யாரது யாரது தங்கமா?

0: நில்லை.
1: அவுரங்கசீப் சமாதி எங்க சார் இருக்கு?
2: அவரை புதச்சேரத்துல தான்.
1: பைசா கோபுரம் ஏன் சார் சாஞ்சிருக்கு?
2: கவர்மெண்ட்ல டெண்டர் விட்டு கட்டிருப்பாங்க, அதான் கான்ட்ராக்டர் சாச்சிட்டாரு.
1: ஓஹோ
2: சார், உங்க வாட்ச்ல டைம்
3: என்னாச்சு? டைம்
1: கனவான்கள் வழக்கம் போல சாக்கடைய திறந்து போட்டு போயிட்டாங்க. உள்ள விழுந்துச்சு, கை கொடுத்து காப்பாத்து. பாருங்க சார், இன்டர்வியூ போற டிரஸ் இப்படி ஆகி போச்சு.
3: எந்த கம்பெனிக்கு?
2: ஏபிசி பிரைவேட் லிமிடெட்.
3: என்ன போஸ்டுக்கு?
2: அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்.
1: ஐயோ, யார் சார் உள்ள தள்ளி விட்டீங்க?
3: சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். சோ எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல.
1: அதுக்காக அப்படியே சார் விட்டு போக போறீங்க?
3: வேற வழி தெரியல சார்.
1: ஏன் சார், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா?
3: ஓ எஸ்,
1: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா?
3: கேளுங்க.
1: புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? ஏன் சார், பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க?
3: உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
1: என்ன பண்ண போறீங்க?
3: மூடிட்டு போறேன்.

0: மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு இவரு 200 ரூபாயோட படுத்து கிடக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாதே, ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா.
0: யாரு
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து கிடப்பேன்.
0: மருத்து கிடக்கிறவங்களா எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்க முடியும்?
1: நீங்க எங்க படுத்துறேன்?
0: நேத்து
1: வடபழனியா? அப்ப வடபழனி பாஸ்போர்ட் எடை.
0: வடபழனிக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? அது ஏரியாங்க.
1: ஏரியாம இப்படிச்சாச்சு.
0: கடைசியில் எம்ஜிஆர் சமாதியை பார்க்கலாம் வாங்கிட்டாங்க.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு.

0: அப்படி பாம்பு கடிச்சு பதறி போய் வர
1: ஆமா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா
0: தம்பியா
1: உங்க தம்பி
0: அன்பும்
1: பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது
0: நல்லா எழுதிருக்கானே
1: நீங்கள் அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல் அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரியிறான் அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும்
0: உங்களுக்கும்
1: படிக்க தெரியல அப்புறம் படிக்கிற ஏமலையும் சந்தேகப்பட்ட நீங்க படிக்க தேவையா
2: பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கான்
0: நீ
1: கூப்பிட்டல
0: படி என்ன எழுதிருக்கான்
2: அண்ணனுக்கு தம்பி எழுதுவது
0: அண்ணனுக்கு இல்ல
2: அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும் இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம்
1: சும்மா
0: நில்ற இதுல தம்பி பச்சை கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா
2: போடலையே
0: போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்ட
2: இல்லீங்களே தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க
1: நல்லா படுறா
0: கேட்டுட்டு இருக்கல அப்புறம் பச்சை கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிருவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு
2: போடவே இல்ல
0: இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா
2: பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க எந்த நாதாரி உங்களுக்கு
0: படிச்சா
1: அடி பல்லகளெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி
2: யாருக்குடா படிக்க தெரியல சேட்டை
1: போட்டிருக்கேன்னு
2: பாக்குறியா வெறுப்புல இருக்கிறேன்
3: என்னத்தை படிக்கலையா

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமாடா, கதையே காணமாடா.
1: சார், என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேப்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், கிராமம்ங்கிறது லொகேஷன், அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி காட்டுறோம்.
0: காட்டுறோம்ங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ற. கீழே உட்காரு, கீழே உட்காரு. உன் பொசிஷனுக்கு போடாதீயே. ச்சே, ஆஹா, ரொம்ப குளிக்கிற சீன் நீங்க எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்ல ஆனந்த கூத்தாட போறானுங்க.
1: சார், ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிவிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏயா குளிக்க மாட்டேங்கறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கா? பச்சத்தண்ணில குளிக்காதா? ஆவி பிடிக்கணும்ங்குது.
0: இந்த வீட்டுல ஏகப்பட்ட ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு புடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்.

முடிச்சிடலாமா?

0: என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

ஊனை குணம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது

அன்னமித்த கை நம்மை ஆக்கிவிட்ட கை

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்ரா வானொலியில்.
1: கீதம் சங்கீதம், கீதம் சங்கீதம்.
2: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: என்னடாச்சு கபடி ஆடிக்கிட்டே நடந்து வர?
1: ஏன்டா சொல்ல மாட்டேன், நேற்று நைட்டு ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா.
0: சரி,
1: அதுல கமல் ராதிய கால நிப்பாட்டிக்கிட்டு கடற்கரையில இப்படி எப்படி நடப்பா? அத பாத்துட்டு என் ஒய்ஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நடங்கன்டா.
0: நீ நடந்தியா?
1: வேற வழி, அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா, நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சனு ஹால் வீட்டே ரெண்டு சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லையா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்குச்சுடா.
0: You're a lucky fellow.

0: இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா
1: அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்டேன்.
2: என்னடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா?
1: அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்மம் செட்டு, போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு எமனையே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க.
2: என்னடா பேசாம இருக்கிறேன், ஏதாவது பேசுடா.
1: உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா, பவர் எங்க?
3: தோனி
1: கையெழுத்து போட்டு டி ஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி தலையில வைக்கிற டோப்பா அடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க?
2: வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான்
1: பண்ணிட்டு சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாயும் அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு.
2: அவன் தரமாட்டா.
1: மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஊட்டிக்கோ.

0: touching me.
1: Hey, miss! I can kiss you without touching you.

0: எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூட ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரது இல்ல? பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரது இல்ல? பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்ன்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
0: ஸ்லிப் ப்ளீஸ். தேங்க் யூ.
2: அது ஏச்சே, அவரே ஊதி ஊதி எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ். என் பேனா நல்லா எழுதும்.
0: தேங்க் யூ.
2: வெல்கம்.
1: என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வேற ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சுல, தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையான்னு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலன ஃபில்ல பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடனா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்கெல்லாம் இப்படிதான் இருக்கும் எனக்கு தெரியும். ஐயோ, எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்க போய் தேடுவேன்?
2: என்னாச்சு? எனி ப்ராப்ளம்?
0: பேனா மிஸ்ஸிங்.
2: பாப்பா பேனா மிஸ்ஸிங். எங்க போட்டீங்க?
1: போச்சு, என் பேனா போச்சு.
0: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
1: எது புது பேனாவா? என்னங்க நீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உங்களுக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கு ரீஃபில் வேணும்.
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா பாப்பா, இதோ உன் பேனாவா.
0: Thank you.
2: It's okay. It's okay.
3: டேய் டேய், கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இதை பாருங்க. ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணும். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

0: ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கம்பெனதா தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் தொடக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: லக்கா மாட்டிக்கிச்சு.
1: மச்சான் இங்க வாங்கல.
2: என்ன மாப்பிள,
1: கொஞ்சம் கடையை பாத்துங்க, மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு
2: போயிட்டு வாங்க. அடையங்கப்பா, தங்கச்சி மாப்பிள கடையை நல்லா தாயா வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா நாலஞ்சு மளிகை கடையை வச்சு விட்ட வேண்டியதான்.
3: கடைக்கு புதுசா
2: பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற?
3: இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையன்னு கேட்டேன்.
2: முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற?
3: யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா?
2: பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ?
3: ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
2: என்ன வேணும்?
3: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
3: என்ன வேணும்?
2: என்னதான் வேணும்?
3: என்னதான் வேணும்?
2: நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா?
3: நீ தான்.
2: அப்ப நான் தானே கேட்கணும்?
3: ஆமா.
2: என்ன வேணும்?
3: என்ன வேணும்?
2: என்னதான் வேணும்?
3: என்னதான் வேணும்?
2: ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற?
3: இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல.
2: ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா?
3: வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன்.
2: நீ என்ன கேட்ட?
3: என்னதான் கேட்டேன்.
2: நீ என்ன கேட்டியா?
3: உன்னையவே கேட்டான்.
2: யோ யோ யோ ஏயா குழப்பற, நீ இந்த என்ன இத்தனை கேட்ட?
3: ஆமா.
2: அப்புறம் என்ன முதல்ல சொல்ல வேண்டியா? வந்த உடனே ஏதோ இட இடமா பேசிட்டா அதுக்கு இப்படி ஐயா பம்பு அடிக்கிறது? என்ன வேணும் சொல்லியா? எந்த எண்ணெயா வேணும்?
3: கடலெண்ணெய்.
2: அப்படி சொல்ல வேண்டியதானே?
3: இது நல்லெண்ணெயா?
2: நீ முதல்ல கடலெண்ணெய் தானே கேட்ட?
3: ஆமா.
2: அப்புறம் என்ன?
3: இல்ல நல்லெண்ணெயான்னு கேட்ட. இரு இரு இரு இரு, சுத்தமான நல்லெண்ணெயான்னு கேட்டியா? சுத்தமான.
2: அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லெண்ணாப்பா?
3: இது கடல் எண்ணெய் தானே?
2: ஐயோ ஐயோ, நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பாடிய கடையே வாங்க.

என்ன ஐட்டையா?

0: இன்ஸ்பெக்டர் சார், ஒரு அக்யூஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
1: யோ, நீ சொதப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போட்டியா?
2: அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
3: ஓய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானடா
0: போவே? ஷட் அப், நீ பேசப்படாது. ஒரு அக்யூஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே நட முடிப்பான்.
1: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா, இவரே அழைச்சிட்டு போட்டியா?
0: சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அந்த பையனை வேணா கூட அனுப்பிங்க.
1: யோ, கூட போயிட்டு வா.
0: அது என்னப்பா அவளை ஆட்டு போட்டு மேலே போற?
3: ஏட்டை அழுகிறீங்க?
0: அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
3: அழுது யாரு?
2: அழுது அவர் இல்லன்னா
3: ஏண்டா அழுகிற?
2: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ, அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலுங்க.
3: அழாம பேசுற.
0: ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல. ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
3: நான் என்ன
0: சொல்றேன்? பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விலங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு.
3: வேண்டா ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
0: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: ஏட்டையா, நான் சொல்றது
0: ஷட் அப் யூ ஆர் ப்ளடி மவுத் அண்ட் ரிலீஸ் ஹிம் இஃப் ஹி ஹஸ் டு மவுத்.
3: போடாடி.
0: டேய், ஏ அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப அதை என்னால தாங்க முடியாதா? போ,
2: போயிட்டு வா.
0: கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே.
3: ஏட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய். அவன
0: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறல்ல, அவள சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்பணே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிகனால ஆப்பாயிட்டான்.
3: அறிவிருக்கு அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு. வயிற்று சொல்றதானே திக்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீ தாண்டா. இதுல தப்பு தப்பா என்னமா வேற சொல்ற? என்ன நம்ம பேசுவே பேசுறான், ஏதாவது பேசுறான். என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு புலி பிடிக்கிற? உங்ககிட்ட
0: என்னடா பேச்சு?
3: இன்ஸ்பெக்டர்
0: போய் எவ்வளவு என்ன நம்புப்பா?

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
2: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்வளவு பெருசா? ஃப்ரம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இத பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்து உங்களுக்கு இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனஸ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்கெல்லாம் மேனஸே கிடையாது, நான் படிக்கதான் போறேன். நீ வந்தா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்வளவு பெரிய லெட்டரா இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்ல விட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பெட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேர் பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டர் ஆட்ட உட்கார்ந்துகிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: எனக்கு இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசான சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
5: தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பரியா. கொஞ்சம் தீப்பெட்டி தான் கொடுங்க, பஞ்சு வரைக்கும் குடிச்சிருக்கான்.

0: என்ன இதுக்கு மேல இது இழுக்க போறீங்களா? எப்படி நான் கொஞ்சம் காட்டுங்க.
1: மணி மணி நீயா? நீ தெரியாம சாரி மணி.
2: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போடுறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
0: என்ன நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல, க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டானுங்களா? என்ன
3: திடீர்னு
0: என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
4: I am Papi, 9th standard, Annadesh, West Ananaga, Chennai, Tamil Nadu.
0: ஏம் பின் கோடு தெரியாதா?
4: இவ பிரியா, லாஸ்ட் இயர் BSc முடிச்சா, இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா. ஏ,
0: நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
4: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவு பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
0: IAS ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க. ஆனா இப்போதைக்கு BSc மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
3: என்னது? IAS ஆவறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கே.
0: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
3: பரவாயில்ல, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: என்னோட ட்ரீமா சொல்றேன். நான் IAS பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி CM கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்ன பார்க்க வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி அவன் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சிட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நான் CM கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா என் டாடி போன்ல CM வெளியே டாடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி CM கிட்ட என் IAS ஆக்கி அழகு பார்த்த எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா என் காலரை பிடிச்சி தூக்கி நீ இவ்வளவு பெரிய மனுஷன் அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்ன பெருமைப்படுத்தினு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அவரை பார்த்து நான் அழ, அவரழ நான் அழ, நீங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. எஸ்
5: ஐயா
0: வந்திருக்காரா?
5: வர சொன்னாரு.
0: எதுக்கு?
5: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
0: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே

0: நான் நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடு
0: என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்த

வாழ்க்கை தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மறியல் பிறந்த உன்னால் என்ன

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.

0: இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுகிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
1: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
0: தூர் தெரியுதா?
2: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
0: எங்க தூர பார்த்து சுடு. என்னது மரம் கத்துது?
1: பக்கத்துல ஒரு பயன் எடுக்கணும் சொல்ல மரத்தின் பேராண்டி.
0: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்ன
2: சுட்டதுன்னே தெரியலையே.
0: நல்ல வேலை அவன் கயிற்றுல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
2: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
1: அண்ணா நம்ம ஆறுமுகம் ஏன்டா நாடுக்கு நிக்கிற?
2: சோறு இல்லாம தான்.
0: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற?
2: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
0: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
2: நாங்க என்ன கார்ல போய் உழவு ஓட்ட முடியும்?
0: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
2: இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னா தானே சாணி போடும்.
0: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்க, அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
1: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பேன்.
0: அது எவ்வளவு விலையாகுது?
1: அது 40 ரூபாய் ஆகுது.
0: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
1: அது போக வரேன், வெக்கமா இருக்கு.
0: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
1: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
0: அது எவ்வளவு ஆகுது?
1: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
0: பாட்டி
1: ஏவாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, பேராண்டி முறைக்கிறியா பாரு.
0: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்ட வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளையெல்லாம் அனாதையா விட்டுட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுகிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
2: ஏழை சொல்லு அம்பளம் ஏறுமாயா?
0: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியல ஐயா. இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களையா. இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறு சேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
3: யாரது? கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
0: மிஸ்டர் நாத்தப்பன்.
3: இப்பதான் கரெக்டா சொன்னேன்.
0: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
3: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன். போட்ட
2: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
0: என்னடா சொல்ற?
2: தூக்கு மாட்டி சாகுறதா விஷம் குடிச்சு சாகுறதா குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேனு அதுல கலர கலந்து வச்சேன், அதை குடிச்சிட்டீங்களே தம்பி.
0: ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
2: வடக்கால போறதா தெக்கால போறதா?
0: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகடா.
1: தலைவர் போஸ்டர் கிளிகிறா?
0: சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா.
4: அப்படிதான் மருத்துவமனைக்கு
0: செல்லும் வழி.
4: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல இருக்கு.
0: ஆமாடா அந்த பக்கம் போனா சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேனு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ் காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: ஏய், யாரை கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்டை வாடகை
0: கேட்கணும்?
1: என்னது
0: ஒன்ன தாப்பா கேட்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை புடிச்சிருந்த முதல்ல ஒழுங்கா உட்கார்ற கிழிஞ்சிர போது உட்காந்துட்டு இருக்க. ஹே, டியூப் லைட்ல கை வைக்க பாரு.
0: இருப்பா டீப்ல கையத்தானே வச்சான், உருவிட்டா
2: ஓடுறான். ஒருத்தது போதும், பொங்கி
1: என்னடாச்சு?
0: பொங்கிட்டா
3: பழைய காலிடுச்சு.
2: நீ ஒரு மத கொண்ட யானை, சீருகின்ற காலை, சினம் கொண்ட சிங்கம்.
0: ஆக மொத்தம் இருக்க கூட உங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியல.
2: இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா?
0: வேலு, நடிச்சாம 2:30 லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கா.
2: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
4: ₹2 பணமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: ஏப்பா
1: அங்க என்ன நடக்குது? வேடிக்கை பாத்துட்டு இருக்க.
0: ஆஹா டேய், நம்ம வேடு சீறிட்டாடா.

0: சாரி, அதை எடுத்து போய்.
1: ரொம்ப களைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலே களைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் பரிசல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான் ஃபர்ஸ்ட்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதை நான் எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன். ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சா தந்த பைரவன் நான் தான். உன் ஹஸ்பண்ட்
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளா இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலே சொல்லி இருந்தீமா, ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேளு. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபா பணம் தாரேன், எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கணும்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபா பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. சிச்சி, கையெடுத்து கும்பிடாத. என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆளு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறேன். நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு, எதுக்கு இந்த வம்பல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க.
0: நீ சொன்னீன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியா ஒரு கப்பு காப்பி கிடைக்குமா?
1: காப்பியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாரேன்.
0: ஓ மை காட், ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் 200 ரூபா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, அடைய கண்ணு, நீ யாரு பிள்ளையோ யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க நான் வாழ்க.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: அப்படி சொல்லு, வேலைக்காரனானே. டேய், ஒரு வேலைக்காரன் தான் இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான். அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம்.
1: ஆகட்டுங்க, அப்படி செய்யறேன். ஆமா ஐயா, யாரு
0: கேட்டு இல்ல கேட்டு இல்ல ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்விய கேட்டுபுட்டு இல்ல. டேய், நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு.
2: டேய், யாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, கூட மாட ஒத்தாசை பண்ற, விசேஷ தண்ணிக்கு ஒரு நல்ல செட்டப்பட்ட வேலைக்காரங்கறதே மறந்துடுவியா?

0: அக்கா ஜாங்கிரி இல்ல
1: போட்டத சாப்பிட்டு எந்திரி.
0: அக்கா சூட் இல்லாம எப்படிக்கா சாப்பிடுறது?
2: அம்மா
1: என்னப்பா
2: அம்மணி செம ரோஸ்டோட வருது, எல்லா ஐட்டங்களும் எடுத்து வை, வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு
1: கட்டு கட்டு.
0: அடடா கரெக்டா வர்றான் பாரு, சமாளிக்கிறான்.
3: சந்தோஷம்யா.
0: எதுக்கு?
3: அட இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன்.
0: நேத்தி கடனா? ஏன் குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும் வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுல. யோ நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதான் குறியா இருக்க.
3: பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இலையில உட்கார்ந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடுறேன்.
0: கோவம் வந்தா எந்திரிச்சு போயா?
3: இங்க பாருக்கா என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன்.
1: இல்ல யாரடா எந்திரிச்சு போக சொல்ற?
0: தெரியாம சொல்லிட்டப்பா, முன்ன மாதிரினாலும் தாடிய சொல்லலாம். இப்ப நீ பொண்ண வேற குடுத்துருக்க, மாப்பிள வயித்துல புள்ளைய வேற குடுத்துருக்கா. ஃபுல் ரைட் சார், நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க இலையில உட்காந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம், சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம்.

சூட்டுக்கண்ணா வந்தாரு, டூட்டுக்கண்ணா இப்போது ஜோடு வந்தாரு, சூட்டுக்கண்ணா வந்தாரு.

0: நேடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபர அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: சுகிசி இவன் பேசிக்கிட்டு இருந்தாரு.
0: உண்மைய சொல்லுங்க,
1: எஃப்டிவில பொண்ணுகள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
0: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
1: என்ன எனக்கு நீ 100 ரூபா குடுக்குற?
0: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
1: அப்பாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
0: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
1: எதுக்கு எதுக்கு?
0: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க.
0: இது கூட குறைச்சல இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க.
1: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்டுற வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
2: டேய் நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கிறான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதரா, குத்துக்கடா. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா போங்க போங்கடா போங்க.
0: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
1: என்ன?
0: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
1: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
0: இதென்ன 1 ரூபாய் காசு?
1: அது நெத்தி காசு போல இருக்கு.
0: நெத்தி காசா?
2: இல்ல, இப்பெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கூடவே ஒண்ணு இனாமா தராங்க இல்லையா? ரோஜா மாலை வாங்கும் போது நம்ம லக்குக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயோ 1 ரூபாயோ அதுல கட்டி தொங்க விடுவாங்களாம். நம்ம நெத்தியில எழுதுனது 1 ரூபாய்தான் போல இருக்குது, அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சீக்கிரம் போய் அப்பாவுக்கு மாலையை போட்டுலாம். அந்த 1 ரூபாய் அவர் நெத்தியில வச்சு கையில குடுத்துட்டு வந்துடலாம்.
0: சீக்கிரம் வாங்க, மாலை ரொம்ப உதிருதுங்க.
1: உதிர்ந்தா நாரு மாமனாரு.
3: அமுதா
0: மாமி,
3: சும்மா சொல்லப்படாதே, பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார்.
0: பொணத்துக்கு முன்னாடியா?
3: ஆனா பொணத்து கழுத்துல கடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருந்தான் புரியல.
1: ஆஹா, போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதான போடணும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமே.
2: என்ன எடுக்கிற? பேசி முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்படுறத.
4: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன், மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்யூபங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கையா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு எடுங்க.
3: யோ சுமாரியா, ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
1: இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்ட்ட கொடை கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
1: ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறையும் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க. பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே.
4: ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
0: ஆமா, இவர் வலம்புரிஜானி, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்பை கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதமா இருக்கு, டக் பேக். இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்கும் முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இதுவும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாற்ற கூடாதுன்னு தக்காரு மக்கார் பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்.
3: ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? உத்தத்தர பாம்பை கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன்.
0: என்ன மழையா பெய்யுது, வேணுங்க போது அந்த கொடைய நான் பிடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணி போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு?
0: என்னது, டாடாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கோம்.
0: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜயா வாகினின்னு நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்பை நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில்

0: உட்காங்க.
1: ஐயோ ஆமா,
0: நீங்க உட்காங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சார்.
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவரை நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் நல்ல கேஸ், கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனும் மாப்பிளைங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
3: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
3: நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
3: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாம்மா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
1: பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
0: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
3: அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. பணத்தெல்லாம் ஏமா கிட்டீங்க, ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ
4: எனக்கு
0: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
4: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது. அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாம்மா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

போச்சு முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா பண்ண தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்குன்னு அப்படினா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

0: பார்த்த படம் பிடிச்சிருக்கா இல்லன்னு கேட்க போறேன், அவ்வளவுதானே? அதை நானே கேட்கறேன், போன வை.
1: ஐயா பால்
0: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
2: இந்த பீச்ல பீச், அங்க போய் காத்து வாங்கிட்டு வர்றேன்.
0: கிடைச்சதா?
2: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறாங்க, திரும்ப வந்தா வர வழியில மயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு.
0: யாராவது மயக்கா?
2: சகிலா சகிலா சகிலா.
0: யாராவது?
1: அதான்யா பாத்தவன பத்திக்கு தெரியுமே, நீங்க பாத்ததெல்லாம்.
0: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு, நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமா சுத்திட்டு வர. சரி உனக்கு வேற என்ன தெரியும்?
2: மியூசிக் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அங்கிள்.
0: மியூசிக்கா? சரி என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க தெரியும்?
2: பியானோ, தவில், தபில்.
0: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
2: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறது தான் சொல்லுங்க, நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா அங்கேயே இருக்கட்டும்.
0: என்ன படிச்சிருக்க?
2: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
0: சரி இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன், அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
1: ஐயா
0: நாளைக்கு காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
1: வைக்கட்டும்.
2: அங்கிள் அவுட் ஹவுஸ் சௌரியமா இருக்கும்ல?
0: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ
1: பாத்தீங்களா மூமெண்ட்?
0: டேய் அவங்க டிஸ்ட்ரிக்டாவே இரு.
1: சொல்லிட்டீங்கள, இனி ஏன் மூமெண்ட பாருங்க.
2: போறேன்
1: கேட்காம கொள்ளாம சுச்சில கைய வைக்கணும்னு நினைச்ச நீ கந்தலாய் போகும் கந்தலு.
2: சரிங்கண்ணா.
1: அந்த பயம் இருக்கட்டும், நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல, ஆஞ்சநேயர்த்த பண்ணிக்கிட்டு இருக்க.
2: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அவருங்களாண்ணா.
1: ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்து இல்லையா?
2: இல்லைங்கண்ணா.
1: இனி ஏன் ரூபத்துல பாப்ப? அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயா தான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர்.
2: ஓ,
1: அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
2: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலோனானே?
1: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு, தெரியுதுல்ல?
2: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ.
1: அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
2: இல்லண்ணா.
1: இந்த பார், வண்டி மேல தானே மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
2: தகுடு தகுடு.
1: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. நீ ஒரு நிமிஷம் இங்க வா, உன்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி சிகரெட் தண்ணி இன்னி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டினா
3: எப்படி புரிய?
1: எப்ப ஆச்சுனா இருக்க கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. ஒரு பீடி சிலிண்டர் துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது, தெரியுதுல்ல?
2: இங்கிட்டு
1: என்ன போக விட்டு புறமண்டல் அடிக்கிற?
2: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா?
1: எனக்கு பூட்டிக்க தெரியும்.
2: என்னங்கண்ணா அநியாயமா இருக்கு, பெரிய டாஜ்மஹாலை கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாத, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது, நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல, இவன் யாரு? டூபிட் ஃபெலோ.

0: ஹலோ டே மணி, நான் தான்
1: வச்சு. எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானே
0: காலையில பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: அங்கே அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
0: என்னடா இது பேட் ஹேபிட்? ஏண்டா நீ டேய், உன் பையன் வந்துட்டான்.
1: டேடே பூபதி கூப்பிட்றா, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
0: என்ன பேச போகிறேன்?

நீ ஆட முடியும் என்னது உத

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்டு ஸ்டார்ட் மியூசிக்.

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க? இப்ப தம்பி ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா எனக்கு.
1: யோ, அதெல்லாம் கூலி கால் வச்சு தூக்கிட்டு போய முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்ன? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்ன? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபா கொடுன்னு சொன்ன. இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க, நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன?
1: தேங்காயால ஓ மூஞ்சி எல்லாம் சதுரக்க ஆக்கல. கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன். என்ன யாரு நினைச்ச?
0: நான் கோயம்பேடு மார்க்கெட் வந்தாதான். கொஞ்சம் இங்க வா. என்னண்ணா கூப்பிட்டீங்களா? இந்த பையன் ரெண்டு உள்ள கொண்டு வையே.
2: நானா?
0: கேவலம் 3000 ரூபா சம்பளம் வாங்குறேன் நானு. கோயம்பேடு மார்க்கெட்டு போய் நாயா அலைஞ்சு காயிற வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேலையும் செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
2: இப்ப என்ன அது கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லுவேன். இப்படி எமோஷனலா வரீங்க?
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்னதை செய்ய, அதை நான் பாத்துக்கிறேன். எடு.
2: என்னமோ தெரியலண்ணே, இப்பெல்லாம் வர வர ரொம்ப கத்துறீங்கண்ணே.
0: ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கொடுத்து தேங்காய் நீ கொண்டா.
2: எதுக்குண்ணே?
0: நான் கொண்டு வர்றேன்.
2: இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன்.
0: அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வரேன்.
2: எதுக்குண்ணே?
0: சொல்ல சரியா நீங்க என்ன கூட கூட பேசிக்கிட்டு
2: இருக்கீங்க? சரிண்ணா சரிண்ணா.
3: பொம்மா.
0: ஆமாடி.
3: நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல?
0: நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
3: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பி இல்லாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு. மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்டு போதும், தேங்காய் கொடு.
2: என்னன்னு நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையிலிருந்து சர்வீஸ் நானு. பிச்சு புடி மிச்சு உன்னைய உண்டா தாங்க
4: சிக்குவில. அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை. வருவாய் தமிழ் என்னமா வந்து விளையாடுங்க
1: சார். முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்ணனும். ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன்.
0: யோ, பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற தமிழ் ஆசிரியர் மாதிரி வர தெரியல. யூரின் பாஸ் பண்ணு இங்கிலீஷ்ல கேக்குற,
1: பின்ன எப்படியா கேட்கணும்?
0: சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா?
1: யோ, அடிவேர் அர்ஜென்டா இருக்கும் போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்த சொல்லியா?
0: அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ணு போ.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
0: எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் காங்கில வந்தா தப்பு இல்லங்கற.
1: அப்படியே அர்ஜென்சிடா எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்தி விட்டானே. ஓகே, ஏய், வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா. இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
2: நீ எங்க இருந்தியா? அங்கடா யார் ஆள் இருந்த?
1: ஒரு குரல் கொடுத்துருக்கலாமேடா, ஸ்டாப் பண்ணிருப்பன்ல.
2: குரல் கொடுத்தயா? நீ கிழக்க பார்த்த, மேக்க பார்த்த, ஆனா நீ கீழே குமிஞ்சு பார்த்தயா?
1: குனிஞ்சு பார்க்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்டை அடிச்ச குரங்கு. இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா. நான் வர்றேன்.
2: ஐயோ, இல்லையா?
1: என்னடா மூஞ்சி, என்னடா தேற? ஏய், என்னடா குனிஞ்ச? ஆ, கல்லு, இது எதுக்குடா?
2: உனக்கு தாயா?
1: ஒரு சாக்கு கிடைச்சிருச்சா?

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் கித்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற

இல்லவன் மனசுல ரெண்டு நோ ஏன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு டைம் இருந்த என் வீட்டு பக்கம் வந்து கூவு அது வரைக்கும்

0: இந்த புரோக்கர் பைய வரேன்னா ஆளே காணாமே. ஏப்பா ஒரு வாழைப்பழம் கொடு.
1: ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா?
2: சீப்ப வச்சுட்டு அவர் என்ன தலையா சீவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா?
0: ஏய் அப்ப யாரு ஐயா நீ பேசுற நானும் பேசுறேன் அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது?
1: இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.
2: திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும். அப்படியே இருக்கு.
0: ஏன்னா டோல எங்கன்னு போடுறது?
2: பேங்க்ல போடு.
0: பேங்க்லயா?
2: கீழே போடுற கேன.
0: அதே இடக்கு அதே மடக்கு.
2: சரி இடக்குனா என்ன மடக்குனா என்ன?
0: ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சு விளாண்டது போது வெளியே வாயா.
3: யோ அம்மா
0: யோ என்ன ஆச்சு?
3: என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோல ஒழுங்கா போட தெரியல. உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
0: இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆகுண்டா ஏன் அந்த ரூட்ல வர்றீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க.
1: புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டு ஆத்துக்கணே. இந்தாங்க
0: ரொம்ப நன்றிப்பா.
2: சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட்டை பிடிக்குது பாரு.
0: உன்னோட பெரிய அளப்பையா போச்சுப்பா. ஆமா நீ எங்க இருக்க? உசுரோட இருக்க இல்ல ஆவியா இருக்க?
2: ஆவியா இல்ல ஜூவியா இருக்க.
0: ஜூவியாவா?
2: ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள்.
0: எங்க?
2: இங்க இங்க பாரு. ரைட்ல பாரு லெப்ட்ல பாரு. அட மேல பாருடே.
0: இவ்வளவு நேரில் வந்து படத்துல வாடு பத்தாதுன்னு இப்ப பத்திரிகையில வர ஆரம்பிச்சிட்டானே.

0: தாலாட்டு.
1: எது இதா தாலாட்டு?
0: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
1: சரி சரி பாடி தொலை.

0: இப்ப எப்படி இருக்கு மாம்சே?
1: குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜம பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள. மாப்பிள, நல்லா காது கேட்கறேன்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன். நான் அனாதை பணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா?
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்டை கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
1: விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா?
2: யோ, விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே.
1: ஏன், உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா?
2: அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
0: யாருக்கு?
2: உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
1: அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம்.
0: எப்படி
1: மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையன் அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம்.
0: மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்?
1: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.
2: ஐயோ, ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா?
1: அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்பிள.
2: மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்து கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண
1: மாட்டேன். ஒரு 100 வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சே, சும்மா இரு மாம்சே. பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

0: போலீஸ்ல எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது.
1: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனாலதானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல.
0: இனி தண்ணீர் தண்ணீர் எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல. கிழிச்சிடுறேன் இந்த போஸ்டரை.
1: என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, கள்ளச்சாராயம்.
2: எனக்கு
1: கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர் கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
2: உனக்கு கம்மா தண்ணீர் தான்டா கண்டம்,
1: என்ன சரக்குடா இது? அச்சம் உன கப்புன்னு தூக்க வேண்டாமானா?
3: அவனை பிடிங்க, போங்க.
2: டேய் ஒரிஜினல் போலீஸ் கம்பெனிங்க, பிடிங்க, போங்க.
0: என்ன என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? ஒன்னையும் போலீஸ் துரத்துதா?
4: வேண்டா, கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு. நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்களையே கவலைப்படுத்துறியா?
1: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாராயம் காய்ச்சல சார், எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாடுங்க சார்.
4: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா?
1: ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடறானா எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பாருங்க, இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க. இப்போ
5: பெரிய தீவிரவாதி சார்.
1: அடே குடிமகன்களா, தண்ணீரே பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரையும் பிரச்சனையா?

0: உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: பின்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காச்சு போயிருச்சு அரை குடந்தே நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிறியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே
1: இன்னொரு சின்ன குண்டா
0: அதோட நிப்பாட்டிக்க கச்சேரிக்கு போகணும்
1: சரி
0: தண்ணில என்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் வரும் பைப்பு தண்ணி பச்சை குழந்த மாதிரி என்னங்கடா இது பைப்பு தண்ணியில திடீர்னு பேப்பர் வருது இன்னும் பத்து நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்யுதே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடுறேன் அடி பாவி ஒரு அண்டாவ போய் குண்டாங்கிரி அடி இதெல்லாம் பைப்பு தண்ணியில் நிரப்ப முடியாத மேட்டூர் டேமையே திறந்து விடணுமேமா
1: அக்காவுக்காக இத ரொப்பப்படாதா
0: அடி பாவி மக்கா அக்கா அக்கான்னு முக்க வச்சியே பக்காவா அடிச்சு குடுத்துட்டு தொலைகிறேன் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே
1: ஏய்யா ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு குடு கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்டம் விட்டு போயிட்ட முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு குடுத்துட்டு இந்த குண்டாவை வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவா என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூமடா பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம மறவிச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்ன பிளக்கறத இவா பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கி விட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனை மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவகாமி

0: எப்பா
1: சொல்லுங்க சார்,
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கொடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, அங்க பாருங்க சார் முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜெக ஜெக ஜெகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேற்று கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேரில் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார், என்ன தெரியுதா, வாயில புண்ணா பாந்தி வருதா, உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார், ஊமையும் தெரிஞ்சுக்க பின்னால்தான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ, யோ சீக்கிரம் போடியா சார் போகணும்.
2: சார்
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மடைய இவர் தான் ஊமியாச்சே, இந்நேரம் பார்த்தாலும் அவன் நனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கனப்பா.
2: சார்
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ.
2: சார்
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன,
3: யோ என்ன ரேடியோ ரிப்பேரியா,
0: ரேடியா ரிப்பேரா, அப்ப சார் சார் எங்க இருந்து வருது
2: சார், சார்
0: வாய் அசைது, வாய் அசைது
2: சார், சார்
0: சார் இங்க இருந்தா காக்குது, இங்க இருந்தா காக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீங்கல்ல,
2: பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான், அறிவில்ல உனக்கு.
0: சரிப்பா பேசாமே ஏன் இருந்த,
2: தினமும் ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம். சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்
0: உனக்கு,
2: சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம் என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் திக்கிறேனா, அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டைம்.
2: இந்த டி,
0: எனக்கு டீ வேணாம்,
2: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்.
2: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசை கொடுத்துரு, குடுறா தேடிட்டு இருக்காத குடு.
0: வேற சில்லறை இல்லையே, 100 தலால இருக்கு, இந்தாப்பா மிச்சத்தை
2: போடு.
4: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் பத்தபில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல.
0: படுத்துறாயா, படுத்துறா, அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
2: தொங்கு தொங்குடா.

0: கபாலி, கபாலி சோரா, அண்ணே வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு ரெண்டு உனக்காக காத்துட்டு
1: இருக்கேன். நீ பெரிய தம்பியா
2: என்ன பாம்பே பண்ணது? பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு. ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறா?
1: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல.
2: ஓஹோ,
0: என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு?
1: அதை என்ன கேக்குற அண்ணே? சென்னை நினைச்சு அரக்குணத்துல இறங்கி தொலைஞ்சிட்டேன். அப்புறம் எரிச்சல ஆகி போய் ஒரு காரை வாடகை பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டே. திருவள்ளூர் வந்தோம்னா டமான் ஒரு லாரில கொண்டு விட்டாங்க. பொழைச்சு பாக்குறேன், காரு கண்ணாம்னு மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்டவளுக்கு அவிஞ்ச கண்ணு.
0: ஐயோ, அதுக்கப்புறம் என்ன?
1: அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாறேன்.
2: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்தது? என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு
0: இருக்கீங்க. என்ன சித்தப்பாக்கிட்ட விளையாடிக்கிட்டு? சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டேன்.
1: அதானே அமைஞ்சிக்கிறதுல நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க?
1: நோ, ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக். சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க, நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
0: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி.
1: பாதி பேரை சொல்லாதண்ண.
0: சரிடா கபாலி சொல்றா.
1: ஐயோ, அதுவும் இல்லண்ணே.
0: பின்ன என்னதான் உன் பேரு?
1: கபாலி கான்.
3: கான?
0: அதனால அது கானு
1: அண்ணே. மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல தமிழர்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆள் அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அதை பார்த்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பர் ஜாபர் கால் ஓடி வந்து அந்த குண்டை தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அந்த ஸ்பாட்டை செஞ்சுட்டான். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது. ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
2: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார் மாதிரி.
0: என்ன
2: இஞ்சி
1: கேப்ல பஞ்சடிச்சு பிராணே.

பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

சூட்டுக்கு நான் வந்தர் டூட்டுக்கு நான் இப்போது ஜோடு வந்தர் சூட்டுக்கு நான்

0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டதை எடுங்க.
2: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
0: நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு?
1: நீங்கதே.
0: ஐ கம்மனிரு, யோ பில்லு போடு.
2: என்னது
0: பில்லு?
2: ஓஹோ பாப்பநாயகன் பாளையமா?
0: அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா?
2: போடுறையா?
0: போடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க.
2: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
0: எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பன்னி வாங்கி விட்டுருக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன
0: பன்னி குட்டி போட்டா லாபம்? இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
2: ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
0: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
2: யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா.
0: பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா?
2: துணி ஏதாவது வாங்கிக்கன்னு.
0: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும், சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை.
2: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்கள ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
0: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனதுடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறதே?
2: அதை பத்தி நீ கவலைப்படாத ஐயா.
0: நீ கவலைப்படுறீங்களா?
2: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
0: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு.
2: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
0: சரி 4 முழம் கொடு.
2: இந்த
0: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
2: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு.
1: உங்க பேரை சொல்லுங்க.
0: மயில்சாமி.
1: அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா. பேர் எடுத்து தருது. பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர்.
0: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி.

வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறதெல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு வயக்கிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி சொத்துறீங்க? கூட்டிங்க
0: ஒண்ணு இல்ல. இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்க.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டார.
0: அங்கதானே உதைக்குது, அதை அப்படியே காப்பியா மாத்தேன். காப்பியா
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல்? மாலினி, ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே. மாலினி, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காபி தரேன்.
0: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயிருக்கு போனோமா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனோம்?
1: வேண்டாம்.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முழுகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுக்கிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர
1: அங்கே போறீங்க?
0: கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகிதன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போனா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடனா புடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யார் அது மூணாவது ஆள்? யார் அது?
1: அதாங்க.
0: இல்ல, உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாள.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா?

0: இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான்.
1: ஏன்டா காட்ட மாட்டேங்கிற?
0: என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவனம் மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
1: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மரம் அடின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிட? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு.
1: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்ட எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? எப்படி எப்படின்னா இது என் சுத்தாம இருக்கு, சுத்தருக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 93 கோடி 33 லட்சத்து 31 லட்சத்து 33 லட்சத்து 31 லட்சத்து 33 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31 லட்சத்து 31
2: கத்துற வேணா அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா
0: பேசியா எல்லாம் கடைக்கார பையனாலதான் நான் தாண்டா நொண்டி பிடி பேசுற. எங்க இருக்கு நீங்க? எங்க அம்மா எடுக்கியா? அப்படி எங்க அம்மா போன கூட. ஆமா அம்மா, நான் தான் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் வெட்டமா பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றமா நானு? அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன் வைமா திருச்சேன்
2: புரிஞ்சுக்குவேன்.
0: அது எங்களுக்கு தெரியும். போன் போனது பில்லு என்னன்னு
2: சொல்லி, உனக்கு 7 ரூபாய் ஃபேனுக்கு 8 ரூபாய்.
0: என்ன
2: பேசாம
0: ஊர்ல சினிமா
2: சினிமாவெல்லாம் பாப்பீங்களா?
0: பாக்க கூடாதா?
2: இப்ப பெருசா மாற்ற பாரு.
0: இது
2: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு
0: சொல்றியா? சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல
0: மாட்டேங்கிற இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்தீங்க?
2: நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
0: அதை விட்டு இங்க வந்த
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: உன்னை
2: விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க நினைச்ச மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அனுக்கு?
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: 500? ஓ என்ன அநியாய பிள்ளையா இருக்கு. ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய்
2: இல்லன்னு சொல்லு.
0: ஐயா பெரிய பித்தலாட்டமா உள்ள இருக்கு. இந்தயா இந்த
2: சம்பாதிக்கிற மோரகட்டைய பாரு. சி படா
0: இப்ப என்ன?
2: இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது.
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கூட தருவேன். நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும்.
1: மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை பிடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு.
1: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்தை ராத்திரி அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
0: ஆகட்டும்,
1: பிச்சுப்பிடுவேன்
2: சார். இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா? தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு
0: போயிடுங்க. ஏமா,
2: பாவ நேத்து இந்த பெரியோர் வச்சிருந்த பிரெட்ட புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்க கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி.
0: ஏயா
1: சும்மா.
3: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
2: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பால் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
1: சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் கூட புடுங்கி தீங்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன சொல்லி எந்த பிரச்சனும் இல்ல. பேசாம உட்காரு.
2: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
1: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
2: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.

0: ஓ, குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வாரேன், வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறான? தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானையா?
2: காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடையா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மா அவன் மதிக்கல, அவன் கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
0: கேள்வி கேட்டதுக்கே ரத்த கக்க வச்சுட்டான். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
3: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகறான்.
1: போனா ரத்தம் கட்டிச்சாமா? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. இப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை கொடுக்கு.
1: எல்லாரும் காசை போட்டாச்சா?
2: இல்ல.
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
0: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சாமா?
0: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
0: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டேன்ல.
0: ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லியாடி?
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கிதான் சாக போற?
0: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கையை நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில், தலைச்சாம்புல தலையில மையெடுத்து அதுல தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட் 12 மணிக்கு கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
0: நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தபாடா. இருந்த காசையும் புடிங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போகணுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா,
5: எவன் ரத்த கைக்கு சாவது?
0: யாரா அவன்?
5: யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை
0: படுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையனை எழுப்பிடலாமா?
0: ஆமாங்க, பாவம். யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுக்க ரத்தம் கக்கி கிளவன்ட்டான். அனுப்பிடுங்க, வீட்டு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க. பரவாயில்ல,
0: குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையன் நான் எடுத்துக்கிறேன். போங்க போங்க போங்க.
0: எல்லாத்தையும் அனுப்பிட்டான்.
1: எல்லாரும் போயிட்டாங்க. ஏய் அம்மா, ஏய் நீ இன்னும் போலையா?
0: எங்கிட்டா போறது? பசு கூட காசு இல்ல. இந்த பாரு, 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
0: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசை குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கிச்சாவ.
0: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாவே. குடு.
1: போமாட்டேன்.
0: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறே?
1: உஸ்தார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி.
0: இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத.
1: ரெஜால் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய்.
0: ஏய், நானும் பேசி போடுடா.
1: இசாப்பா பேசா வளாக்கா வயக்கா. ஐ எம் எஸ் பேக்கா. ஐயோ
0: ஏய், என்ன கிளம்பிருச்சு ஐயா?